0: Venera, venera, maro.
1: நீ ஓடு,
0: எந்த நாய் காணிக்கணும், எந்த நாய் என்ன என்ன
1: ஓடு லடி.

0: கோபா பிழனே எனக்கு ஜீவிக்கின்ற கோபா அவ தொலைஞ்சு
1: பிழனே போரு
0: பிழனே
1: போ
0: போகும்.